பலரு பில்குனி மோரி சுவாமி நீருடை காரு சுண்டு மத்திய வயஸ்குணம் ஐகம்புன முனுகி திரவியமாஜிஞ்சுடன் காலியுண்டு முதிமி வச்சின எந்த முரஹரிணி தழுவக அது இது ரேதனி ஆரட்டிஞ்சு காலமந்தை ஊரக கடப்பனேலா